0: பிராட்டத்த வாகக் கியன ரேடியோ
1: SLT Mobitel Fiber க்கு கேதலம் பிட் கரண்ண ஒக்கும் டிவைசர்ஸ் கனைக் கரண்ண கேமிங் வல்டு லோ லேடன்சி Fast and Stable Unlimited தோரகான் பேக்கேஜ் பிரசா SLT Mobitel Fiber

ஹவச துணை வினாடி பண சதுர விளவு. அப்ப என்ன இக்மெண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேட்டுக்கு பார்த்துட்டு ஷோக் சிந்து டிக்கா அப்பே தர்ஷினி குமார் துங்கு மெசேஜுக்கு தாழ்த்தி நல்லா வீந்தல மிஹிரங்கு சமி தோஷான் மலி ஷேத்துல கொல்லோ செட்டுக்கு லசன சிந்து கிட்டக்கு கிடைக்கல அப்ப கனிஷ்கதமே மெசேஜுக்கு தாரதி ஹாய் மட நலிந்திரன் சிங்ஹகி சந்து நீ சிந்து அது என்ன கோகியல அது நந்த என்ன விதியாக நேந்தின டைமிக தேக்க மகே ஹொந்தமே ஆளுவா சந்து யா கெமதி ஏகட அப்பே கொஸ்வத்தே தமாஷிதமே மெசேஜுக்கு தாரதி அப்ப ஈ சத்திட்டு லக்கண்ட ஹகின வெட எக்கல சமீர் கே இந்தலா மஞ்சுளையா ஷான்னையா பரட்டம வெட ஹதட்டத் லங்கில ஐன்னு தென்னம் கீழ தமாய் மெசேஜுக்கு தால தியன்னு கேன்னி கா ஆடியோ கருண தனக்கு ரொக்கடு தாதரம் அது ஹரி ஹுவாவ தாதரன் எக்கு துக்கர கண்ணுமா கிஹன்னையா கொஹம தேதின் அப்பயோ மதக்காய் நேத நித்தரமையா வெஹுவா மெசேஜ் கிலா வெட வெடியூனா அஹன விலாவு மகேருனா தென் குடக் ஹண்ட வினாஸ் விலா கிலமட மெசேஜுக்கு தால தியன்னு கவுது அப்பே சுபாஷினி சக பிரபாஷி ஸ்தூதி ஹாவதாதர நெகது கரகன்னா மே விழாவே ராக்கண்ட ஓல் டைம் பீட் சொல்லட்ட ஹரி என கட்டியம் எகது கரகின அப்பி அமு இலங்க சிந்துவட இது இலங்க சிந்துவ கிழக்கே அப்பி மே பாய் விற்றாக் நெமே ஆல் டைம் பீட்ஸ் அப்பிட்டு அத்தவசேதி ஹம்ப விளத்தின விழாவு தன்னிவர வேகனையே ஹித்தின் மங்கியாட்ட வாட பாலுவாக் நெத்திவ ஹவச ஹத்தரிந்தான் அயஹமாறு வெனக்கான் பாலுவாக் நெதிவு கூலக்கே டிரைவ் கரன்னு புலான் ஈவினிங் டிரைவ் அரக்கினா அப்பே ரேடியோ பிசு டபல சமித்தக்கு சாரு என்ன தவடிகே பயணத்து அடஹான்னு புலுவான் ஹவுச ஹதரிந்தலா ஹாய் வெனக்கான் லக்கண்ட ஈவினிங் டிரைவ் இதின் பாலுவாக் நெதிவ அமதாம லங்கிம்ம தியாகன் ஹொந்தப மித்துரா தமை லக்கண்ட கிலக்கே அன்னே ஃபெமனு துணா தசும பஹாய் ஃபெமனு துணா தசும ஹதேன் அப்பிட்டக்கு திகட மெகத்து என கிலா வட ஆராதனா கருணவா எனங்க இல்லைனா ஹெமோட்டும் ஜாய்வேவா சுபவேவா இனாவில சதுரின் பரிசமிங் இன்ன கிலா மதா கருண கம அப்படி அனோ மே விதிஹட ஹத்தவசேதி ஆல் டைம் பீட்ஸ் வெறுக்கர்லா எனங் ஹெமோட்டும் ஜாய்வேவா மம கீத்.

0: ஜி மொபைல் ஃபைபருக்கு கேதனம் ஃபிட் கரன் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன் கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகான பேக்கேஜ் ரசா எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்
1: ஒபே கோடிபதி சிஹினே அத செவே வெயித ராத்ரி 10ට லக்காண்ட அஹன்ன ஜாதிக லோத்ரை மண்டலே சீலும டிக்கெட் பத்தோட ஜாக்ராஹி பிரதிபல அது ராத்ரியேம ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்காண்ட
2: மம சாரு

0: தஜக்கசூத்ர தேசனாவல் தேசிகானன் வஹன்சே கம்புல மீதலாவ குஹுமன ருவன்பா மூல மகா விஹாராதிபதி பூஜ்யபாத கணேகுமரே சாந்த சுவாமின் வஹன்சே.
1: அனந்த துக்க வேதனாவன் ஹா சந்தாபயன் கென்யுதுவ